ஓகே சார். நான் இப்போ உமர் தேவ் தாக்கூண்டி சேர்த்துங்க அவாஸ் அவருக்கு என்ன பஸ் அஹசி இந்த ஹனிக்கு வைத்து குருசா அப்படியாம் அவரு மன்சி ஹன்சி ಮಾತ್ರ ಗ್ರಾಮ ಅವ್ರಿ ಓಕೆ ಬಸ್ ಹಾಸ್ತಿ ಜೋಡ್ ಕಡೆ.